hindu deli kwang po tien thai chung kin tu shi chin pu tien shu wu fan chong dao liu tien se shu wu fan chong ka shi liu tien dao shi qi tien san shi fan chong xiang ya chou bu sung dao bu tong gua qi mu zao qian kwang po pin liu wei 15280千赫，完全广播频率为15410千赫。听众朋友们，正在收听全印度电台英雄程序和全印度电视台免费的微信盘上播放的全印度电台的世界广播。听众朋友们。请收听本日拉维圣格坦的一个固定预备期，请你们享受。